0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 16 பராபவ வருடம் சித்திரை மாதம் 23 2026 வருடம் மே மாதம் 6 புதன்கிழமை மதுரை பண்பலை 103.3 MHz ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது நிகழ்ச்சிகள் ஒருங்கே ஒளிபரப்பாகிறது.

0: அருள் இல்லாத செயல் எதுவென்றால் பிற உயிர்களை கொலை செய்தல். அர்த்தமில்லாதது எதுவென்றால் கொன்ற உயிரின் உடம்பை தின்னுதல். ஊன் உண்பதால் உயிருக்கு உறுதி தரும் எந்த பயனும் விளையாது. குறள் எண் 254, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன்றினல்.
0: அருள் இல்லாத செயல் எதுவென்றால் பிற உயிர்களை கொலை செய்தல். அர்த்தமில்லாதது எதுவென்றால் கொன்ற உயிரின் உடம்பை தின்னுதல். ஊன் உண்பதால் உயிருக்கு உறுதி தரும் எந்த பயனும் விளையாது. குறள் எண் 254, அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நேயர்களே, இனி கேட்கவிருப்பது இன்று ஒளிபரப்பாக இருக்கும்

நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். காலை 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தியில் அறிவிப்புகளை தொடர்ந்து, இன்று ஒரு செய்தியில் சத்துமிகு தானியங்கள் மற்றும் தானிய பயிர்களின் விதை பரிசோதனை தொடர்பான தொழில்நுட்பங்கள் குறித்து விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சுஜாதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் திரு நின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம், 8:02 திரைகாணம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கு சுவாமிநாதன், 8:55 திரைசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 திரைகாணம், 11:00 செய்திச்சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகையில் திரையிசை, நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே, 12:40 தமிழின் செய்திகள் சென்னையஞ்சல், 12:50 ஸ்நேகிதியே தொடர்ந்து கேட்கலாம். பகல் 1:00 வசந்த கானங்கள் தொடர்ந்து நம் பண்பலையின் நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நம் ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 6:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது சேவை செய்திகள். 7000 பண்ணை அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று சித்திரை மாதம் 23 மே மாதம் 6 புதன்கிழமை மாலை 5 அம்மன் ரதத்தில் ஆரோகணித்து திருக்கோவிலை சுற்றி வருதல் நிகழ்வும், இரவு 9

0: மணிக்கு அம்மன் சிம்ம வாகனத்தில் ரத வீதியில் தடம் பார்த்தல் நிகழ்வும் அதைத் தொடர்ந்து கொடியிறக்குதல் நிகழ்வும் நடைபெற உள்ளது.
1: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். இன்று நம் பண்பலையில் பகல் 1 வசந்த காணங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம், பகல் 2:30 திரைகாணம், 2:55 வானிலை இருக்கை சென்னை அஞ்சல், 3 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
2: The news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold talks with President of Vietnam Tho Lam in New Delhi today. Both leaders will hold wide-ranging discussions across the spectrum of bilateral relations as also on regional and global issues of mutual interest. The President of Vietnam arrived in New Delhi yesterday on a 3-day visit to India. He was received by Minister of State for Home Affairs Nityanand Rai at the airport. He is accompanied by a high-level delegation comprising several ministers and senior officials of the government of Vietnam. A strong business delegation is also accompanying the visiting dignitary. This is President Tho Lam's first state visit to India after being elected as the President of Vietnam in April this year. A report.
3: President of Vietnam Tho Lam will be accorded a ceremonial welcome at the forecourt of Rashtrapati Bhavan this morning. He will pay tributes to Mahatma Gandhi at the Rajghat. After the talks between Prime Minister Narendra Modi and the President of Vietnam, several MOUs will be signed and exchanged. President Draupadi Murmu will have a meeting with her Vietnamese counterpart at Rashtrapati Bhavan this evening. Lok Sabha Speaker Om Birla will call on the visiting dignitary. Mr. Tho Lam will also deliver the 56th Sapru House lecture today, organized by Indian Council of World Affairs. India and Vietnam share historical and civilizational ties which have steadily deepened over the years. President Tho Lam's visit coincides with the special occasion of the two countries marking the 10th anniversary of the elevation of relations to a comprehensive strategic partnership agreed during the visit of Prime Minister Modi to Vietnam in 2016. The engagement between the leaders is expected to provide fresh momentum to the robust bilateral relations and open new avenues for cooperation between India and Vietnam. Anupam Mishra, Akashvani News, Delhi.
2: The Election Commission EC has issued a notification for the constitution of a new assembly in West Bengal following the completion of the electoral process in the state. The notification has been sent to the governor of West Bengal, formally marking the end of the election cycle and setting the stage for the formation of a new government. A senior EC official said the issuance of the notification is a key constitutional step after the declaration of results. With this, the process of constituting the new assembly in West Bengal is complete from the commission's end. Election Commission of India has directed West Bengal Chief Secretary, Director General of Police and Central Armed Police Forces to enforce zero tolerance towards any incident.

0: of post-poll violence. In a directive issued after reviewing the situation on the ground, the Commission stressed the need for strict and immediate action to maintain law and order following the Assembly election results. The Election Commission of India asked the state administration and security agencies to take all necessary steps to prevent intimidation, reprisals or clashes linked to the electoral outcome. The BJP has appointed senior party leader and union minister Amit Shah as central observer for the election of the leader of the legislative party in West Bengal. Odisha Chief Minister Mohan Charan Majhi has been appointed as a central co-observer in the state. The Union Cabinet has approved the Mission for Cotton Productivity, Kapas Kanti, with an outlay of over 5,600 crore rupees to address bottlenecks, declining growth and quality concerns in India's cotton sector. Addressing a press briefing in New Delhi yesterday, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the mission aligns with the government's 5F vision, farm to fibre, to factory, to fashion, to foreign, and focuses on enhancing cotton productivity. The second Employment Working Group EWG meeting under India's BRICS presidency will begin in Thiruvananthapuram today. The two-day meeting will bring together representatives from BRICS member states to deliberate on labour, employment and worker welfare. The Labour and Employment Ministry said that during the meeting, the member states will deliberate on advancing social security systems, formalisation of labour markets and enhancing women's participation in the workforce. In IPL cricket, Chennai Super Kings defeated Delhi Capitals by 8 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night as Sanju Samson slammed an unbeaten 87 and Karthik Sharma contributed with 41. Today, Sunrisers Hyderabad and Punjab Kings will clash at Rajiv Gandhi International Stadium in Hyderabad at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.
3: பிறக்க வேண்டும் என்று இம்மண்ணில் யாரும் ஆசைப்பட்டு பிறப்பதில்லை. ஆனால் பிறந்ததினால் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக, ஆனந்தமாக, அன்புள்ளதாக, அருள் நிறைந்ததாக மாற்றுவது நம்மிடம்தான் உள்ளது. இந்த இயற்கையுடன் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையை புடம் போட்டு தங்கமாக்கி ஜொலிக்க வைக்கும். ஆம், இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் இயற்கையுடன் பேசிவிடாதீர்கள். மாறாக, இது என்னோட வாழ்க்கை என்று பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உற்சாகமாக மாறும். அப்போது உங்கள் உள்ளங்கையில் இந்த உலகமே அடங்கும். எனவேதான் உள்ளத்து அணையது உயர்வு என்றார் முப்பால் முனிவர். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் என்கிறார் விவேகானந்தர். இவர்களின் கருத்தை நன்றாக உள்வாங்கிய பாரதி இப்படி ஆணையிடுகிறார், பெரிதினும் பெரிதுக்கே என்று. மழை எல்லாருக்கும் பொதுவாகத்தான் பெய்கிறது. ஒரு சிறு குடிசையின் ஒழுகலில் அது பாத்திரத்தினுள் தஞ்சமடைகிறது. கிணற்றில் விழுந்தால் அந்த மழை துளியானது கிணற்றின் 4 சுவருக்குள் தஞ்சமாகிறது. ஏரியில் விழுந்தால் அது நாலாபுறமும் சுதந்திரமாக அலைந்து அலைப்பாகிறது. நதியில் விழும் நீரானது நன்னிலம் நடந்து நன்மை பயக்கிறது. ஆனால் கடலில் விழும் நீரோ உலகம் முழுவதும் உருண்டோடுகிறது, உற்சாகம் குறையாமல் அலையாகிறது. உங்களின் குறிக்கோள்களுக்கு ஒருபோதும் எல்லைகளை வகுத்து விடாதீர்கள். எல்லைகளை கடப்பவனுக்கே வானம் வசப்படும். நெப்போலியன் ஒரு போரில் மார்பில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். மருத்துவர் அவன் மார்பை கீறி தையல் போடுகிறார். கண் விழித்தவுடன் நெப்போலியன் மருத்துவரிடம் கேட்டாராம், நான் காண விரும்பும் அகண்ட என் தேசத்தை என் நெஞ்சில் பார்த்தீர்களா என்று. போர் முனையில் அடிபட்டு வலியில் இருக்கும் போது கூட பெருவினும் பெருது கேட்ட நெப்போலியன் சரித்திரத்தின் பக்கத்தில் சாகாவரம் பெற்றான். எண்ணம் வலிமையாக இருந்தால் நாம் கேட்பதை இப்பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இது சத்தியமான வார்த்தையாகும். ஒரு குழந்தை சாலையில் மிதிவண்டி ஓட்டிச் செல்கிறார். அவனை ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று கடந்து செல்கிறது.

0: மழை பெய்யற காரணத்தினால் அந்த கார் கடந்து செல்லும் பொழுது சேற்றை வாரி குழந்தையின் மீது இறைக்கிறது. குழந்தை செய்வதறியாது வண்டியிலிருந்து கீழே இறங்கி முகத்தை துடைத்துக் கொண்டிருக்கிறார். சற்று தொலைவு சென்ற வண்டி மீண்டும் பின்னோக்கி அவன் அருகில் வருகிறது. காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலில் உள்ள நீரை வைத்து குழந்தையின் துணியை சுத்தம் செய்து விடுகிறார் அந்த காரை ஓட்டி வந்தவர். பின்பு அந்த குழந்தையிடம், வரியா காரில் ஒரு ரவுண்டு போய்விட்டு வரலாம் என்கிறார். குழந்தையும் ஆசையுடன் காரில் ஏறுகிறது. விலை உயர்ந்த அந்த காரின் வாசனை, அந்த இருக்கையின் மென்மை அனைத்தும் அவனை மிகவும் வெகுவாக கவர்கிறது. ஆசையுடன் தொடுதிரையில் விரலை வைக்க நல்ல இசையும் கேட்கிறது. குழந்தையின் முகமோ மத்தாப்பாய் மலர்கிறது. இந்த காரை உங்கள் அப்பா தான் உங்களுக்கு வாங்கி தந்தாரா என கேட்க அந்த காரை ஓட்டியவர் ஆம் என்று தலையசைத்து விட்டு, உனக்கும் இதே போல் கார் வாங்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதா என கேட்க அந்த குழந்தை கூறியது, என் நண்பனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். நான் பெரியவனானவுடன் என் நண்பனுக்கு இதை போன்ற ஒரு விலை உயர்ந்த காரை பரிசாக தர வேண்டும் என்று கூறினான். பெரிதினும் பெரிதை தன் நண்பனுக்காக கேட்ட இக்குழந்தை பாரதியின் பேரனாகத்தான் இருந்திருப்பான் போலும். நம் மனசு விவசாய நிலம் மாதிரி இருக்கிறது. நாம் என்ன விதைக்கிறோமோ அது விளையும். அது விருட்சங்களாகி தரும் கனிகளை நாம் ருசிப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.

0: நேரம் காலை 6:14:50.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் காலை 6:15. புதிய காலையில் கேட்கலாம் திரைசை.

புதிய காலையை கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் காலை 6 மணி 10:10.

0: இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் என்ற ஒரு செய்தி. நேரம் காலை 6:20. இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 23 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த நாட்டுக்கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு, நாட்டுக்கோழி பண்ணை தொழிலில் வியாபாரமாக்கலின் தற்போதைய நிலை பற்றி அறிந்து கொள்ளலாம். விவசாயிகள் குறைந்த விலை முதலீட்டில் ஊட்டச்சத்து தேவை, குடும்ப நுகர்வு ஆகியவற்றை பூர்த்தி செய்ய புறக்கடையில் கோழிகளை வளர்த்து வருகின்றனர். பெரும்பாலும் கோழிகள் மற்றும் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை உப வருமானமாகவே கருதி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வந்தனர். ஆனால் தற்பொழுது நாட்டுக்கோழி பண்ணை தொழில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. நாட்டுக்கோழி பண்ணை தொழில் விற்பனை வாய்ப்புகளை இறைச்சி, நாட்டுக்கோழி முட்டைகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள் மற்றும் சண்டைக்கோழி விற்பனை என பிரிக்கலாம். நகரமயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வணிக ரீதியாக நாட்டுக்கோழி பண்ணைகளை அதிகப்படுத்தியுள்ளன. இன்றைய கோழி இறைச்சி தேவைகளும் அதிகரித்துள்ளதால் குடும்பத்தின் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்ய புறக்கடையில் வளர்க்கப்பட்ட கோழிகள் இன்று பண்ணைகளாக விரிவாக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இன்றளவும் நாட்டுக்கோழி இறைச்சிக்கு நுகர்வோர்கள் அதிகமாகவே உள்ளனர். கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யும் முறைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். கிராமப்புறங்களில் உற்பத்தியாளர்கள் நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்றனர். இது சிறிய அளவில் குடும்ப தேவைக்காக வாங்கும் நுகர்வோர் பின்பற்றுவது. சில இடங்களில் முகவர்கள் உற்பத்தியாளர்களிடம் இருந்தும், மொத்த வியாபாரிகளிடமிருந்தும் அல்லது சில்லறை வியாபாரிகளிடமிருந்தும் விற்று அவர்களிடமிருந்து நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்றனர். வர்த்தகர்கள் கிராமப்புறங்களில் உற்பத்தியாளர்களிடமிருந்து கோழிகளை வாங்கி நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்றனர் அல்லது வாராந்திர சந்தையில் இறைச்சி கடைக்காரர்களுக்கு விற்கின்றனர். இன்றைக்கு நாட்டுக்கோழி இறைச்சிக்கு தேவை அதிகமாக உள்ளது. கொல்லைப்புற பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள் மற்றும் நாட்டுக்கோழிகளும் வளர்க்கப்படுகின்றன. மேம்படுத்தப்பட்ட இனங்களின் கோழிகள் 3 1-1.5 kg எடை எட்டிவிடும். உயிர் எடை 1 kg 280 to 300 வரை விற்கப்படுகிறது. ஒரு கோழி இறைச்சி 300 to 400 வரை விற்கப்படுகிறது. ஆனால் நாட்டுக்கோழிகள் 6 1-1.5 kg எடை எட்டிவிடும். அவ்வகையில் எடை அதிகமுள்ள கோழிகளில் உயிர் எடை 1 kg 380 to 400 வரையிலும், 1 kg கோழி இறைச்சி 500 to 600 வரையிலும் விற்கப்படுகிறது. மேலும் நாட்டுக்கோழிகள் புறக்கடையில்தான் வளர்க்கப்படுகின்றன என்பதை உறுதி செய்தால் அதிக விலை கொடுத்து வாங்கவும் மக்கள் விரும்புகின்றனர்.
2: இன்று ஒரு செய்தியில் சத்துமிகு தானிய பயிர்களில் விதை பரிசோதனையின் தொழில்நுட்பங்கள் குறித்து

0: மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சுஜாதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: சத்துமிகு தானிய பயிர்களின் விதை பரிசோதனை தொழில்நுட்பங்கள். விதை பரிசோதனை என்பது விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பின்பற்றி வயல்வெளிகளில் உற்பத்தி செய்து தகுந்த முறையில் அறுவடை செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட விதைகளின் தரத்தினை அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் பரிசோதனை முறைகளாகும். குறிப்பாக விதை ஈரப்பதம், இனத்தூய்மை, புறத்தூய்மை மற்றும் முளைப்பு திறன் முதலிய காரணிகள் தகுந்த செயல்முறைகளின் மூலம் விதை பரிசோதனை ஆய்வகங்களில் விதை பரிசோதனை அலுவலர்களால் சோதனை செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் முடிவுகளாகும். இந்த விதை பரிசோதனையின் முக்கிய நோக்கம் விதை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் விதைகள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தினை கொண்டவையாக இருக்க வேண்டும். பிற பயிர்களின் கலப்பு களை விதைகள் இல்லாமை மிகுந்த முளைப்பு திறன் மற்றும் தகுந்த அளவு ஈரப்பதம் கொண்ட விதைகளால் மட்டுமே அதிக வீரியத்துடன் குறிப்பிட்ட ரகத்தினுடைய முழு இயல்பையும் கொண்டு பலன் தர முடியும். இத்தகைய காரணங்களுக்காக விதை பரிசோதனை செய்வது அவசியமாகிறது. விதை பரிசோதனை ஆய்வகங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் விதை மாதிரி வகைகளை பற்றி பார்ப்போம். இங்கு சான்று விதை மாதிரிகள், பனி விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதை மாதிரிகள் இந்த மூன்று விதமான விதை மாதிரிகள் பெறப்படுகின்றன. சான்று விதை மாதிரிகள் விதை சான்று அலுவலர்களின் மூலம் வயலில் ஆய்வு செய்யப்பட்டு வயல் தரத்தின் தேர்வு பெற்று அறுவடை செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின் எடுக்கப்படும் விதையின் மாதிரிகள் சான்று விதை மாதிரிகள். பனி விதை மாதிரிகள் பனி விதை மாதிரிகள் என்பது விதை உற்பத்தி செய்யும் ஒரு நபரும் விவசாயிகளும் தனியார் அல்லது கூட்டுறவு விதை நிறுவனங்களும் தங்களிடம் உள்ள விதைகளின் தரத்தை அறிய தாங்களாகவே முன்வந்து அனுப்பும் மாதிரிகள் பனி விதை மாதிரிகள். அடுத்ததாக ஆய்வாளர் விதை மாதிரிகள் விதை ஆய்வாளர்கள் மூலம் விதை தர கட்டுப்பாடு பணி மேற்கொள்ளும் போது விதை விற்பனை செய்யப்படும் இடங்களிலிருந்து எடுக்கப்படும் விதை மாதிரிகள் விதை பரிசோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் ஆய்வாளர் விதை மாதிரிகள் எனப்படுகிறது. அடுத்ததாக விதை குவியல் அறுவடை செய்து தகுந்த முறையில் சுத்திகரிக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட விதைகள் விதை குவியல் என்று அழைக்கப்படும். இந்த விதை குவிகள் அதிகபட்சமாக சோளத்தில் 20,000 கிலோவும் கம்பு கேழ்வரகு வரகு திணை சாமை குதிரைவாளி பனிவரகில் 10,000 கிலோவாக அதிகபட்சமாக விதை குவியலின் எடை வந்து சேமிக்கப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் விதை குவியலுக்கான விதை மாதிரி எடுக்கும் எண்ணிக்கையும் மாறுபடும். அடுத்ததாக விதை மாதிரி இந்த விதை மாதிரி முன்னிலை விதை மாதிரி கூட்டு விதை மாதிரி சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரி பகுப்பாய்வு மாதிரி என்று வகைப்படும். முன்னிலை விதை மாதிரி என்பது விதை குவியலின் எல்லா பாகங்களிலிருந்தும் முதன் முறையாக எடுக்கப்படும் மாதிரி முன்னிலை மாதிரி ஆகும். இந்த முன்னிலை மாதிரி எடுக்க பயன்படுத்தும் உபகரணங்கள் நோபி குத்தூசி, வழுக்கும் குத்தூசி, கொள்கலன் குத்தூசி ஆகும். இந்த நோபி குத்தூசி என்பது சிறிய அளவான இக்குத்தூசியானது சிறிய பைகள் மற்றும் கலன்களிலிருந்து விதை மாதிரி எடுக்க பயன்படுகிறது. அடுத்ததாக அந்த வழுக்கும் குத்தூசி என்பது அடுக்கி வைக்கப்பட்ட சாக்கு பைகள் மற்றும் பெரிய கொள்கலன்களிலிருந்து விதை மாதிரி எடுக்க பயன்படுகிறது. விதை மாதிரி எடுக்கும் போது பைகளின் மேல் பகுதி, நடுப்பகுதி மற்றும் அடிப்பகுதிகளிலிருந்து விதைகளை எடுக்க வேண்டும். அடுத்ததாக கொள்கலன் குத்தூசி பெரிய அளவிலான கண்டெய்னர்களில் உள்ள விதைகளை விதை மாதிரி எடுக்க பயன்படுகிறது. இந்த குத்தூசியானது சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மூடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டு விதை மாதிரி முன்னிலை மாதிரிகளை ஒன்றிணைத்து அதிலிருந்து பெறப்படும் ஒருங்கிணைந்த மாதிரி கூட்டு விதை மாதிரி ஆகும். அடுத்ததாக சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரி இந்த கூட்டு விதை மாதிரியினை நன்கு கலந்து தேவையான அளவு விதையினை எடுத்து விதை பரிசோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் மாதிரி சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரி. அடுத்ததாக பகுப்பாய்வு மாதிரி சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரியிலிருந்து விதை பரிசோதனை அலுவலரால் விதை ஆய்வகத்தில் உள்ள உபகரணங்களை கொண்டு தேவையான அளவு விதைகளை புறத்தூய்மை அறிவதற்காக எடுக்கப்படும் மாதிரி. இவை தவிர விதையின் ஈரப்பதத்தினை அறிய தனியாக காற்று புகாத பைகளில் 100 கிராம் விதைகளை தனியாக அனுப்ப வேண்டும். விதையின் இனத்தூய்மையை கண்டறிய ஆய்வகை பரிசோதனை என்றால் 1,000 கிராமும் அனுப்ப வேண்டும். இந்த விதை பரிசோதனை ஆய்வகத்தில் விதைகளை கலந்து பிரித்தெடுக்க பயன்படும் கருவிகளான கூம்பு வடிவ பிரிப்பான், மண் பிரிப்பான், மைய சுழற்சி பிரிப்பான் ஏதாவது ஒரு பிரிப்பானை பயன்படுத்தி சமர்ப்பிக்கப்பட்ட விதை மாதிரியிலிருந்து பகுப்பாய்வு மாதிரி பெறப்படும். முதன் முதலாக புறத்தூய்மை பகுப்பாய்வு. இந்த புறத்தூய்மை பகுப்பாய்வு பகுப்பாய்வு விதை மாதிரியிலிருந்து புறத்தூய்மை பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. விதைகளை தூய விதைகள், பிறப்பயிர் விதைகள், களை விதைகள் மற்றும் குப்பைகள் என 4

0: பாகங்களாக பிரிப்பதே புற தூய்மை பகுப்பாய்வு.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை சத்துமிகு தானிய பயிர்களில் விதை பரிசோதனையின் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சுஜாதா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. புதிய காலை கேட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 6:28. இன்று நம் பண்பலை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை தொடர்ந்து கேட்கலாம். பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 ஆட்டக்களத்தில் திரைசை, மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், மாலை 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:45 அந்திப்பூக்கள். இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகளில் திரை இசை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது பக்தி மாலை. நேரம் காலை 6:30, ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க, காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மீனாட்சி பிரமாதம்.
4: என்னண்ணா சொல்றேன்,
3: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: நேரம் காலை 6:30. ஆன்மீக நேர்மை இறைவனை துதிக்கும் பாடல்கள் கற்றலைகளில்

ஆன்மீக நேரமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நேரம் காலை 6:40.

நேரம் காலை 6:44. இதுவரை நேயர்கள் கேட்டது ஆன்மீக பக்தி பாடல்களின் தொகுப்பாக பக்தி மாலை. நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:30 பக்தி மாலை நம் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

0: புதிய காலை கேட்டிருக்கோம். புதிய காலையில் அடுத்த பகுதியாக மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே

அமைச்சர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய

0: மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகி இருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39°C குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை

0: நடைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:55.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: மீனாட்சி, பிரமாதம்.
7: என்ன சொல்றேன்,
6: காஃபி பிரமாதம்.
7: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
6: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை, எளிது வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
9: உயிர் பல்வகைமையின் இழப்பு, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. உலகத்தில் மெகா டைவர்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. உலகில் காணப்படும் அனைத்து வகை சூழியல் தொகுதியும் இந்தியாவில் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம், வெப்பமண்டல காலநிலை முதல் துருவ காலநிலை வரை இந்தியாவில் காணப்படுவதே. மலைக்காடுகள், இலையீர்காடுகள், புல்வெளிகள், முட்புதற்காடுகள், மிதவெப்ப மண்டல ஊசியிலைக்காடுகள், பாலைவனங்கள் என அனைத்து சூழியல் தொகுதியுமே நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால உயிர் பல்வகைமை ரொம்ப அதிகரித்து காணப்படுது. அவற்றை பாதுகாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் உயிர் பல்வகைமையின் இழப்பும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பல காரணங்கள் உள்ளன. குறிப்பாக வாழ்விட இழப்பு, வேட்டை, காட்டுயிர் வியாபாரம், வளச்சுரண்டல், சூழியல் மாசடைதல், காலநிலை மாற்றம், மக்கள் தொகை பெருக்கம், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். இவ்வளவு பயோடைவர்சிட்டி, உயிர் பல்வகைமை இருக்கக்கூடிய நாட்டில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டும் இருக்குது. இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முதன்மை தாவர வகைகளில் 70% அழிந்த நிலையில் காணப்பட்டாலும், 1500 உள்நாட்டு அந்த இடத்தில் மட்டுமே காணப்படுகிற தாவர வகைகள் இருந்தாலும் அந்த இடத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆபத்தில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் இந்தியாவில் 4 இருக்குது. நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு இமயமலை, கிழக்கு இமயமலை பகுதிகள், அந்தமான் நிக்கோபர் பகுதிகள், இந்த 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். காடுகள், சிறு குன்றுகள், இவையெல்லாம் பொருளாதார லாபத்திற்காக சுரண்டப்படுறதும், கட்டுமானங்கள், குடியிருப்புகள், சாலைகள் போன்றவற்றிற்காக அழிக்கப்படுவதும் வாழ்விட இழப்பு ஏற்பட காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துக்காகவும், தொழிற்சாலைகளுக்காகவும், நகர்ப்புற வளர்ச்சிக்காகவும் அழிக்கப்பட்ட காடுகள் ரொம்பவே ஏராளம். அதுவும் சுதந்திரத்துக்கு முன்பு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நம்ம விவசாயத்துக்காகவும், குறிப்பாக டீ, காஃபி, ரப்பர், தேக்கு இந்த பயிர்களுக்காகவும், வளச்சுரண்டல்களுக்காகவும் அழிக்கப்பட்ட காடுகள் ரொம்ப ரொம்ப ஏராளம். வாழ்விட அழிப்பு காட்டுயிர்கள் அழிகிறதுல முதன்மை காரணின்னு சொல்லலாம். எவ்வளவு சதவீதம் வாழ்விட இழப்பு ஏற்படுதோ அத்தனை சதவீத உயிர்களும் அங்கு அழிய

0: கூடிய நிலை உருவாகும். வாழ்விட அழிப்பு காட்டுயிர் அழிகிறதுல முதன்மை காரணினே சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உலக அளவில் 90% வாழ்விட இழப்பு புலிகளுக்கு ஏற்பட்டது. 90% வாழ்விட அழிப்பு புலிகளுடைய எண்ணிக்கையும் 90% குறைச்சதுன்னே சொல்லலாம். 100 சதுர கிலோமீட்டர் இருந்தால் தான் ஓரிரண்டு புலிகள் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா புலி மான்களையும் மான்கள் தாவரங்களையும் சார்ந்துள்ளன. இந்த உணவுச் சங்கிலி ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னா, ஒரு உணவுச் சங்கிலியில் மேல்நிலையில் இருக்கக்கூடிய புலி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா, சில புலிகள் வாழ்வதற்கே நமக்கு 100 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடு தேவைப்படுது. அடுத்தபடியாக வேட்டை. சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல், வேட்டையாடி காட்டுயிர்களுடைய உடல் அங்கங்கள், தோல், கொம்பு, நகங்கள், பற்கள் போன்றவற்றை சட்டத்திற்கு புறம்பாக சந்தைப்படுத்தி விற்றல், ஆற்றல் வளங்களுக்காக காடுகள் அழிக்கிறது, காற்று, நீர், கடற்பகுதி மாசடைவதாலும், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய வறட்சி மற்றும் பேரிடர்களாலும் இந்த உயிர் பல்வகைமை இழப்பு ஏற்படுகிறது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. நிலம் மட்டுமின்றி கடற்பகுதிகளிலும் உயிர் பல்வகைமையை கொண்டுள்ள நாடு இந்தியா. சுமார் 7500 கிலோமீட்டர் கடற்கரை நிலத்தை கொண்டுள்ள இந்தியா கட்டுமான வளர்ச்சி பணிகளாலும் துறைமுகப் பகுதிகளில் உருவாகும் கழிவுகளாலும் எண்ணெய் வெளியேறி விபத்து ஏற்படுவதாலும் கடல் பல்வகைமையில் மீன், பவளங்கள் போன்றவை ஆபத்துக்குள்ளாகி இறக்கின்றன. உயிர் பல்வகைமையின் இழப்பை தடுத்து அவை சார்ந்து வாழும் சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: இதுவரை கேட்டோம் பலவித பயனுள்ள தகவல்களோடு. புதிய காலை தொடர்வது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01. இனிய காலை வணக்கம் நேயர்களே. உற்சாகமான இந்த காலை நேரத்தில் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை. காற்றலைகளில் இசைக்க வருகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: like you. It may be there, but I don't care.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் வருகிறது அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே காற்றலைகளில்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று 8:45 இன்றைய பாரதம் உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாப்பட்டி விவசாயி பி நாகையா அவர்களுடன் நடைபெற்ற நேர்முகத்தின் பகுதி ஒன்று கேட்கலாம். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய மூன்று பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் ஒன்றுக்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடிதர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும்

அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேச உள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹைன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும், மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும், சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 800,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது.
உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர்

0: பெற்றுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு மணி 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IS அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவிலுக்கு செல்வோமா? 108 திவ்ய தேசங்களுள் இது 58வது திவ்ய தேசம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றூர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இது. திருமகள் வைகுந்த வாசனை விட்டு இங்கு வந்து நின்றமையினால் திரு நின்ற ஊர் என பெற்றது. சமுத்திரராஜன் வேண்டுகோளுக்கு இணங்கி பெருமாளும் பிராட்டியும் காட்சி தந்த தலம். பெருமாள் இங்கே பக்தவத்சலர் என திருநாமம் பூண்டார். தாயார் திருநாமம் சுதாவல்லி, என்னை பெற்ற தாயார் என்பதும் திருநாமம். வருண புஷ்கரணி தீர்த்தமாகும். சமுத்திரராஜனும் வருணனும் பெருமாளை தரிசித்த இடம். திருமகள் இங்கு வந்து தனித்து நின்ற போது அந்த இடம் கோவிலின் மேற்கே 4 கால் மண்டபமாக உள்ளது. திருமாலை, திருப்பதி, பெரிய ஜிஎஸ் சுவாமிகள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட கோவில் இது. உண்மையான பக்தியோடு இந்த பெருமாளை வேண்டினால் அந்த பிரார்த்தனையை பெருமான் உடனே நிறைவேற்றி வைப்பார். இங்குள்ள பெருமாளையும் பிராட்டியையும் சேவித்து சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டால் எண்ணியவை யாவும் நிச்சயம் கைகூடிடும். பூந்தமல்லியில் அனந்த நாராயண தீட்சிதர் பூமிநாச்சியார் என்னும் தம்பதியர் புத்திரை பேறு வேண்டி திருமலை பாதயாத்திரை மேற்கொண்டார். அப்போது இந்த தலத்தில் உள்ள வருண புஷ்கரணியின் அருகில் உள்ள ஏரிகாத்த ராமராலயத்தில் தங்கினர். அங்கிருந்து மானசீகமாக இந்த வக்ஷவத்சல பெருமாளை வேண்டினர். அப்போது அவர்தம் கனவில் பெருமாள் தோன்றி, நீங்கள் திருமலை செல்ல வேண்டாம், என் அம்சமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். அதன்படி அவர்கள் ஊர் திரும்பினார்கள். பெருமாள் கூறிய வண்ணம் அந்த தம்பதியருக்கு பிறந்த மகன்தான் முதலியாண்டான் என்பவர் அவர். குபேரன் திருமகளை

0: நோக்கி தவமிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். ஐந்து நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அதற்கு முன் நாலுகால் மண்டபம். ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பெற்ற கோவில் இது. ராஜேந்திர சோழனும் வீரராஜேந்திர சோழனும் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். இரண்டாம் பிரகாரங்களை உடைய கோவில் இது. கருவறையில் மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் உள்ளார். பத்தடி உயரம் உடையவர். உற்சவர் பக்தராபி பெருமாள், பஞ்சலோக மூர்த்தம், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், ஆதிசேஷன் ஆழ்வார்கள், ராமானுஜர் போன்ற சன்னதிகளும் இங்கு தனித்தனியாக உள்ளன. ஆதிசேஷனுக்கு புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து நெய்விளக்கேற்றி பால் பாயசம் படைத்து வழிபட்டால் ராகுகேது தோஷம், நாகதோஷம் போன்றவை விலகிடும், மாங்கல்ய பலமும் உண்டாகிடும். திருமணப்பேறு கிட்டிடவும் மகப்பேறு மாங்கல்ய பாக்கியம் கிட்டிடவும் இங்கே மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். பங்குனியில் பெருந்திருவிழா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம், சித்ரா பௌர்ணமி, திருக்கல்யாண விழா, தீபாவளி, திருக்கார்த்திகை, வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், மாசிமகம் முதலிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. தினமும் ஆறுகால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நாகதோஷம் போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அளிக்கின்ற திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்ச பெருமாளையும் என்னை பெற்ற தாயாரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஏற்றினை இமயத்துள் எம்மீசனை, இம்மையை மறுமைக்கு மருந்தினை, ஆற்றலை அண்டத்து அப்புறத் தூய்ந்திடும் ஐயனை, கையில் ஆழி ஒன்று ஏந்திய கூற்றினை, குருமாமணி குன்றினை, நின்ற ஊர் நின்ற நித்திலத்து ஒன்றினை, காற்றினை புனலை சென்று நாடி கண்மை கண்ணமங்கையில் கண்டுகொண்டேனே. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது பிரேக் ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:31 இசைக்கவிருக்கும் பாடல் ஜிப்சி திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி முகமும் முகவரியுமாய் வானொலி. தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். இந்த பாடல் இசைக்கிறது கஜினி திரைப்படத்தில் இருந்து.

மனதுக்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிறைவான பாடலாக வருகிறது பாப்பாண்டி திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக டியர் காம்ரேட் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 8:07 திரைக்கானம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் வருகிறது. வெப்பம் திரைப்படத்தில் இருந்து கிளின்டன் ஸ்வேதாவுடைய குரலில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை.

0: ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
5: நிமிடத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது திரைகானம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் காலை 8:30.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: திரைகானம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை திரைகானமாக கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 8:41.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திரைக்கானத்தில் இசைக்கு வரும் அடுத்த பாடல் அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் காலை 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை. பரவாயில்ல, அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார். அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும். நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை. வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின்.

0: இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: திரைக்கானத்தில் நிறைவாக எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் திரைகானம். திரைகானத்தை தொடர்ந்து கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. திரை இசை பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி. முதல் பாடலாக பொறியாளன் திரைப்படத்திற்காக பாடல்.

நேரம் 9:10 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரைடே பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக டோரா திரைப்படத்திற்காக.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திரை இசை பாடல்களாக ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்த பாடல் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் ஹே சினாமிகா. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:24, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ரைட் மீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் தாண்டவம் திரைப்படத்திற்காக.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை பாடல்களாக கேட்டு இணைந்திருப்பது ட்ரைடம் வீட்ஸ் காத்திருக்க நேரம்ல. அடுத்த பாடல் ரெமோ திரைப்படத்திற்காக.

9:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திரை இசை பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் ரோமியோ திரைப்படத்திற்காக.

நேரம் 9:43 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் தடையறை தாக்க திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:53. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக மாயவன் திரைப்படத்திற்காக பாடலை இசைக்க காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் காற்றலையோடு.

நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமிலை நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்டு இணைந்திருந்தோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூல தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திரைகானம். திரைகானத்தின் வரிசையில் இதோ முதல் பாடல் கற்றலைகளில்.

0: பத்து மணி 8 நிமிடத்தில் திரைக்கானத்தின் வரிசையில் அடுத்த பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து.
1: கண்மொழியால் பேசடி என்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 10:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது திரைகானம்.

0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திரை கானம். அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் முகமூடி.
1: டேய் மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

நேரம் 10:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திரைக்கானம். அடுத்த பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக.

நேரம் 11:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைகானம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்திற்காக.

10:45 திரை கானம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தரக்கூடிய அடுத்த பாடல் ரம்மி திரைப்படத்திற்காக.

நேரம் 10:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைகானம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் கடல் திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது திரை கானம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னைஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமும் இன்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர் கா

காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பிற்பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது கண்ணாடி மாளிகையில் திரை இசை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கோம். கண்ணாடி மாளிகையில் திரை இசை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே.
4: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இருக்கிறது மேயாத மான் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

இசை கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கிறோம் கண்ணாடி மாளிகை. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் வருகிறது கணா திரைப்படத்திலிருந்து.

நீயும் அவனும் ஃப்ரெண்டும் ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப. மிஸ் யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்ட ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப. பாதி வாழ்க்கை போனுக்குள்ள மீதி

0: இன்ன மயில.
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் ஒற்பகல் 11:32 கண்ணாடி மாளிகையில் திரையிசை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கும் கண்ணாடி மாளிகை திரைசை கானங்களின் தொகுப்பாக நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். இன்று 8:45 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய பாரதம் கேட்கலாம். இன்றைய பாரதத்தில் உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவனத் தலைவர் காரியாபட்டி விவசாயி பி நாகையா அவர்களுடன் நடைபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேரம் முற்பகல் 11:45 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை திரையிசை கானங்களை கேட்டிருந்தீர்கள். இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்நேகிதியே திரையிசை கானங்களின் தொகுப்பாய்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் நண்பகல் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஸ்நேகிதியே திரைசை பாடல்களாக.

0: நேரம் நண்பகல் 12:10. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3

விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும்

0: அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நேயர்கள் கேட்டு ரசிப்பது ஸ்நேகிதியே திரை இசை கானங்களின் தொகுப்பாக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 12:31 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள். அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் கொடிவீரன்.

நேரம் 12:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் திற இசை. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னைஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள்.

வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33லிருந்து 37ஆக உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தின்

0: இருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவிஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 12:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக பேரழகன் திரைப்படத்திற்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பழைய பாடல்களின் தொகுப்பாக இனி நாம் கேட்கவிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீடு. கேட்டு ரசிக்கலாம் காற்றலிகளில்.

வெள்ளம் பட்டு பட்டு கட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வைக்க

கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட விந்து சுவையுள்ளவா?

நேரம் 1:28. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன திரைப்படத்திற்காக.

நேரம் 1:32 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். இசை பாடல்கள் அடுத்த பாடல் வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திற்காக.

நேரம் 1:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசன கானங்கள் திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் சிவந்த மண் திரைப்படத்திற்காக.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது வசன கானங்கள். கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களும் உங்க மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வசன கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய் கீதாரவி. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷ்ரோடங்கர் அறிவித்துள்ளார். சென்னை சத்யமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தவேகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தவேகவிற்கு வழங்கியுள்ளதாகவும்

0: எனவே தேவைக்கு ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியிலிருந்து தேவைக்கு விலகியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டணி மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியும் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அரசியல் சாசன கொள்கைகளும் வரும் காலங்களில் தொடரும் என்று குறிப்பிட்டார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் தொடரும் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழக மக்கள், குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அவர்கள் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு ஏற்ப மதசார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசு அமைய திரு விஜயும் திரு ராகுல்காந்தியும் இணைந்து உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து திமுக கூட்டணியின் எண்ணிக்கை 73 68 குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கனிமொழி என்.வி.என். சோமு கூறியுள்ளார். காங்கிரசின் அனைத்து நெருக்கடி காலங்களிலும் திமுக துணை நின்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோர தவைக்க தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநரை சந்திக்க திரு விஜயுடன் செல்வார்கள் என தெரிகிறது. தவைக்க ஆட்சி அமைக்க 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தவைக்காவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து மேலும் 6 உறுப்பினர்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமாந்த பிஸ்வா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத்திடம் இன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியுள்ளன. முன்னதாக அசாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். அசாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 82 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அதன் இரு கூட்டணி கட்சிகளான போடோலாண்ட் மக்கள் முன்னணி மற்றும் அசாம் கனபரிஷத் தலா 10 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. வியட்நாம் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான இந்திய குழுவின் உரையாடல் நிகழ்வில் வியட்நாம் அதிபர் சொற்பொழிவாற்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுக்கவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டு கொண்டாடும் வகையில் வியட்நாம் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் உள்ளதாக மூடு தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலவாணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் மூடி அறிக்கை கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2026 ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழுவின் வழிகாட்டுதல்களை இன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வெளியிடுகிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் தளமாக பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது. மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21 தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கு முகாம் வருகின்ற 21 தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல்துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல்துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கு முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வன விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு

0: கம்பெனி வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுகையிலிருந்து சரவணன்.
1: வேலூர் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழாவை ஒட்டி அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார்.
2: சிறப்பாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மே 15ஆம் நாள் அந்த நம்முடைய கங்கை அம்மன் திருக்கோயில் சிறப்பு திருவிழாவுக்கு இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும்.
1: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர் கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர் கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு

0: பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். மே 15 நாள் அந்த நம்முடைய கங்கை அம்மன் திருக்கோயில் திறப்பு திருவிழா அன்று இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும்.
1: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. தொடர்ந்து செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவைகளை விடுமுறையை கழித்து வந்த சிறுவர் சிறுமியர் தற்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளம் தரக்கூடிய பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சகபரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திரப் பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தென்கொரியாவின் ஜி ஸ்னங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியோசன், தைவானின் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டொலாம் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாரதியார் பாடல் கேட்கலாம்.

0: on 8799711259 or email at factcheck@pib.gov.in. India and the European Union have launched a 169 crore rupee joint initiative to strengthen EV battery recycling capacity under the India-EU Trade and Technology Council Working Group 2. Principal Scientific Advisor to the Government of India, Ajay Kumar Sood, said this launch is a pivotal moment in the India-EU strategic partnership. He said that as country's EV market continues its rapid expansion, creating a robust domestic recycling ecosystem is essential for the resource security and environmental commitments. India is among the most resilient large emerging market economies over the past 5 years, according to Moody's ratings. In its recent report, the agency said that India is better placed than most of its peers to absorb future global shocks, supported by strong foreign exchange reserves, a stable and predictable policy framework, and deep domestic capital markets. In USA, Indian origin Republican leader Vivek Ramaswamy has secured the Republican nomination for Ohio governor with a commanding 87% vote share, defeating Casey Pooch. The IMD has forecast heavy rainfall at isolated places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Bihar, Kerala, Mahi, sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The Met Department predicted thunderstorms accompanied with lightning and gusty winds at isolated places over Andaman and Nicobar Islands, Assam, Meghalaya, East Rajasthan, Haryana, Chandigarh and Delhi during the day. On to sports. In IPL cricket, hosts Sunrisers Hyderabad will take on Punjab Kings this evening. The match will begin at 7:30 p.m. Yesterday, Chennai Super Kings defeated Delhi Capitals by 8 wickets in Delhi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with President of Vietnam Tho Lam in New Delhi. Several MOUs exchanged in the fields of digital technology, rare earth and medical products regulations. Hectic parleys continue in Tamil Nadu among parties as TVK is set to stake claim for forming government despite lack of majority figure. Assam Chief Minister Hemanta Biswa Sarma tenders resignation, swearing in ceremony of the new government to take place after 11th of May. India and European Union launched joint initiative to strengthen EV battery recycling capacity. IMD forecasts heavy rainfall over Assam, Bihar, Kerala, Tamil Nadu and Puducherry today. And in IPL cricket, hosts Sunrisers Hyderabad to take on Punjab Kings this evening. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்பட கலைஞர் மதிமாறன் அவர்கள்.
3: வானொலி
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம்.
3: மிக்க மகிழ்ச்சி மேடம்.
2: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
3: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகளில் வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர்

0: மதிமாறன், நான் ஒரு ஆவண புகைப்பட கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சுருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஒரு வித்தியாசமான துறையில இருக்கீங்க, பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். சோ உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
0: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில என் கூட வந்து ஒரு ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்றது வானொலி மட்டும் தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்டுக்கும். எந்நேரம் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோட முகமும் முகவரியும் வானொலி தான். அதில் வந்து சொல்கிறதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி பாராட்டு மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாளில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்கிறோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலாக இருக்கணுன்றது வாழ்த்து சொல்கிறோம்.
1: நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் மனசோட ஆழத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த உணர்வு பூர்வமாக அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளோ எமோஷ்னலாக நீங்கள் பாண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்கள் சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
0: எங்கே பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்களில் பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களை பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே என் கார் ட்ராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லியோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும், எப்போவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கு.
1: முதல் வானொலி பயணம், இப்போ வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி சொல்லுங்க.
0: எங்கள் வீட்டில் வந்து அப்பா பார்த்தேன், அவன் ஒரு அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில், வானொலியில் உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது. உடனே வந்து அதை போய் மலை மேலே நின்று கேட்குவாங்க, ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதில் கொண்டு வருவாங்க. வீட்டில் வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும்போது, காலையில் கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜில் வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்க தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு. இந்த டைம்ல பேசுவாங்கன்றது அந்த அனௌன்சர் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குவோம், உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமா கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்க வீட்டில் இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம். ரொம்ப என்ன சொல்றது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள இருந்து பிரிக்கவும் முடியாது. அவங்க இங்கிருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது. என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது,

வணக்கமுங்க. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். நாங்கள் பள்ளிக்கு சேர்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது கூட எந்த நேரம் பார்க்கணும்னா வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டில் நடுவில் பாட்டு

நல்ல வந்து இப்பொழுது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். இப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8:30 9:30 பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிட்டுருக்கோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அந்த கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்றைக்கி வந்து எஃப்எம்ன்றலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சராசரி மனிதன் வாழ்க்கையிலேயே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்னால் வானொலிக்கு தொண்டு நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்குன்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

தன் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய் தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும் போது, இந்த ஒளி கேட்கும் போதே நாங்க தூங்கி எந்திரிச்சிருவோம். மாட்டப்படி பள்ளி நாட்டில் சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்க ஒலிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியா ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரம் பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்கிற நாட்கள்ல இந்த வானொலிக்கு பாக்கெட் டிரான்ஸ்ஃபர் எடுத்து போயிடுவோம் அந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், ஏன் வாங்கல மொழி வேணாம்னு சொன்னேன் வாங்க போகலையான்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் 15 நாளைக்கு உண்டான நிகழ்ச்சி நேரம் சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்க அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்க அப்பாவும் போடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையில இருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சு ஆராய்ப்போச்சு. அதுல சென்னை வானொலி, வியூத்பாரி இரண்டுமே, வியூத்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலி பாத்தீங்கன்னா காலையில 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அப்படியே மனசுல பதிஞ்சிடும் எங்களுக்கு. இந்த அவங்க காலையில கொடுக்குற இந்த நிகழ்ச்சியில நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனுள்ளதா இருக்கும். மக்களுக்கு கீழ்பட்டு மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு

0: பாக்கெட் ட்ரான்சிஸ்டர் வச்சுட்டு கேட்பாங்க, அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், விவத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியுமே கேட்கிறேன். திரை இசை பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நேர்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில 7:55 வருது பாருங்க, சென்னை அலைவரிசையில் வர நேர்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நேர்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த தகவல் கொடுக்கறது மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நேர்ச்சி போயிட்டு இருந்தது, 9:00 வண்ணக்கலைஞம் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேர்ச்சி வண்ணக்கலைஞர் நேர்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நேர்ச்சியில பாத்தீங்கன்னா நான் கடிதங்கள், அந்த நேர்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இது மாதிரி போன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு சிறப்பு நேரம் கூப்பிட்டுருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பாருது. நானும் அந்த சமயத்துல மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்போ அங்கே போய் நாங்கள் ரேடியோ ஸ்டேஷனில் உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரமங்கும் போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளோ சிறப்பாக செய்யும்போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து, அதாவது இப்போ பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்காந்தமேன்ட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே அது மறக்க முடியாத சபம். நானும் இந்த வானொலி 90 நிமிஷம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரங்களும் பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது, அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி. உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சா ஒரு வானொலியை நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நேசிக்கிறேங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள் 180 ஆண்டுகள் கடந்து போகணும். அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
1: உருவமில்லா உயிர் தோழன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வர், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்களுக்காகவே சூப்பரான பாடல்கள் காத்துட்டே இருக்கு. முதலாவது பாடல் கேட்டலாம், ரேணிகுண்டா படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: சில்கா பாடல் கேட்டு ரச்ச நேரம் 2:54 நொடிகள் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 7 சென்டிமீட்டர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், பேரையூர், சோழவந்தான், தல்லாக்குளம், திருமங்கலம், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, அன்னவாசல், மதுரை விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் வர்வூட், எமரால்ட், விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி, கோவிலங்குளம், திருப்பத்தூர், எட்டயபுரம், மானாமதுரை, ஒட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. மற்ற பகுதிகளில் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலும் பதிவானது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது மதுரை விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவு வெப்பநிலையாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மேல் காற்று சூறாவளி சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும்

0: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90
2: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
3: தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழக ஆளுநரை தவிக தலைவர் திரு விஜய் சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோர உள்ளார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவிக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவிக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் கன்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சிக் சிபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எர்கேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 3:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் திரை இசை. முதல் பாடலாக பத்தி என்றதுக்குள்ள திரைப்படத்திற்காக.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மூன்று மணி 13 நிமிடமாக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் தேசிங்க ராஜா திரைப்படுத்திருக்காங்க.

நேரம் 3:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வர பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பவர் பாண்டி திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 3:27 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லவர பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். திரை இசை பாடல்களாக வளம் வந்து கொண்டே இருக்கிறது.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக

குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நேரம் 3:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டு இருக்கோம்.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் 3:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திரை இசை பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம் ஆதித்யவர்மா திரைப்படத்திற்காக.

3:02 கேட்டு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை பாடகளாக எல்லாவரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் டெடி திரைப்படத்திற்கு.

கேட்டு முடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜோ. இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை பாடல்களாக வளம் வந்தது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 3 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜெயலலிதா, இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேக தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவேக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவேக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் அம்பா மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த் முகமது யாசிர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்பே சிக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:02:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்க போறோம் வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டகலம் நிகழ்ச்சி திரையிசை பாடல்களின் தொகுப்பா வளம் வர காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து உங்களுக்காக நிறைய பாடல்கள் காத்துட்டே இருக்கு. பாடல்கள் கேட்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா கேட்க போற பாட்டு கருப்பன் படத்துல இருந்து.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மண்ணாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரமாலை 4:14 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனூர் ஏசி மேளா.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நிகழ்ச்சியில திரைசை பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டு மான் கராத்தே படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கிழம். நேரம் 4:25 நம்ம கேட்க போறோம் அடுத்த பாட்டு.
4: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் அபிஜாத்மி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: பிச்சு இது நியூ ஏஜ் ஆதி சு.
1: இது என்னயா பாட்டா படிக்கிறானுங்க, கோலம் வெறுப்பிடிச்சு அடிக்கிறானுங்க. அந்த காலத்துல என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு, இந்த காலத்துல பாட்டா பண்றாங்க.

0: மாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு எஸ்சி மேளா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: அடுத்ததா பாட்டு கேட்க போறோம், ஜகமே பதந்திரம் படத்துல இருந்து.

ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்கோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு டக்கர் படத்துல இருந்து.

0: it's not her face, it's beyond that.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 4:45 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்காலத்துல திரைசை பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாட்டு அவள் பெயர் தமிழரசி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

Ready? Ready? Ready? Ready?

0: பாடல் கேட்டு ரசித்தோம் லவ்வர் படத்துல இருந்து. கேட்டு ரசித்த பாடலுடன் இனிது நிறைவு பெறுகிறது இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சி. தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேக தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவேக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவேக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்கள் தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் லோங்பாக் நன்பா, மெய்தித்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசிர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டிபி சிக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். 5:02:49 நொடி. 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்போது நாம் ரசிக்க இனிய மாலை நேர இசையில் இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஆண் பாவம் என்ற படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ராவின் குரலில் தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு இசை இளையராஜா.

5:07:37 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய மாலை நேரத்தில் மாலை தென்றல் ரசிக்கின்றோம். இனி வரக்கூடிய பாட்டு பூந்தளிர் என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜாவின் குரலில் இப்போது கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

5:12 25 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த இனிய மாலை நேரத்தில். இனி அடுத்த பாடலானது தேவா அவர்களுடைய இசையில் கவிஞர் காளிதாசன் இயற்றிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் வர இருக்கிறது. வைகாசி பிறந்தாச்சு என்ற படத்திலிருந்து பாட்டு.

5:17 33 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இனிய மாலை நேர இசையாக மாலை தென்றல் கேட்டு ரசிக்கின்றோம். மாலை தென்றலில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடலானது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் தான் வளம் வர இருக்கிறது. புது புது அர்த்தங்கள் என்ற படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது இசையோடு என்றும் நீங்கள். 103.3 மதுரை எஃப்எம், 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம். இணைந்திருங்கள் நேர்களே இசையோடு.

0: அறிந்தார்.
1: நேர்களின் நினைவிற்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு இப்போது தெரிந்து கொள்வோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள் திரைப்பட பாடல்கள், 7:10 மாவட்ட செய்திகள். இன்று பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகளில் திரை இசை, 8:30 திரைகாணம் கேட்கலாம். தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இன்று உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாபட்டி விவசாயி பி நாகையா அவர்களுடன் நடைபெற்ற நேர்முகத்தின் முதற் பகுதி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைகாணம், தொடர்ந்து 10:00

ஸ்பிச் சிறகு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 11:59 எமது நிகழ்ச்சிகளை அவம் நிறைவு பெறும். தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 5:49 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளாகவும் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இவையாவும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் இனி அடுத்தடுத்து வர இருக்கும் நிகழ்ச்சிகளாகும். 5:24 28 நொடி கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் மாலை தென்றல் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி மாலை தென்றலில் அலங்கரிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் தான் ஒரு அற்புதமான பாட்டு. இந்த நேரத்திற்காக நெஞ்சத்தை கில்லாதே என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:29:23 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிய மாலை நேரத்தில் நாம் ரசிக்கும் நிகழ்ச்சி இது மாலை தென்றல். மாலை நேர இசையில் மாலை தென்றல் தர இருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி குரலில் தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு இசை இளையராஜா, பஞ்சவர்ணாச்சலம் இயற்றிய பாடல். வருகிறது கவிக்குயில் என்ற நேரத்தில் எஸ் ஜானகி குரலில்.

மாலை நேர இசையில் இனிய பாடல்களை தருகிறது மாலை தென்றலில். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 5:35:33 இளையராஜாவின் இசையில் வளம் வரக்கூடிய அடுத்த பாடல் தென்றலை என்னை தொடு என்ற படத்திலிருந்து கேஜே இயேசுதாஸ் உமாரமணன் பாடியது. பாடலை கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:40 23:00 இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றலில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடல் கவிஞர் ஏ மருதகாசி இயற்றிய பாடல். கே வி மகாதேவனுடைய இசை தொகுப்பு தான் கேட்க போகிறோம். பி பி சீனிவாஸ் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யாருக்கு சொந்தம். மன்னிக்கவும், பாடலை பாடியிருக்கிறார் ஜே பி சந்திரபாபு. இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல் 5:44:34 இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் இனி அடுத்ததாக படிக்காத மேதை என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று.

இது மாலை தென்றல் நிகழ்ச்சி 5:48 இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்ததாக பி.வி. சீனிவாஸ் பி. சுசிலா பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் 1000 ரூபாய் என்ற படத்திலிருந்து. கேட்டெல்லாம் இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். இது மாலை தென்றல்.

நேரம் மாலை 5:51, 48 நொடி. இது மாலை தென்றல், தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி காமு செரிப்பு என்ற பாடலாசிரியர் எழுதிய பாட்டு, கே வி மகாதேவனுடைய இசையில் தான் கேட்க போகிறோம். டவுன் பஸ் என்ற படத்திலிருந்து MS ராஜேஸ்வரி பாடியது. இணைந்திருங்கள்.

5:54, 43 இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாட்டு கண்ணதாசனுடைய கவி வரிகள், கே வி மகாதேவனுடைய இசைத்தொகுப்பில் பி சுசீலா பி வி சீனிவாஸ் பாடியது சாரதா என்ற படத்திலிருந்து. இந்த பாடலோடு இன்றைய மாலை தென்றல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் பிரிதோர் நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள் தொடர்ந்து 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்ற நிகழ்ச்சியில் வரும் பாடலோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நீங்க கிளம்புங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள்.
4: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த மாலை வேளையில் மங்களம் பொங்க இசைக்கு வருகிறது விளக்கேற்றும் வேளை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மங்களம் பொங்கும் இசையாய் ஒலிவளம் வந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை. ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். சாயந்தரத்திலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பண்பலையில ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதனோட ஒளிபரப்பு நேரத்தையும் தான் நிகழ்ச்சியும் நிறமமாக கேட்க போறோம். 6:30 மாநில செய்திகள், சென்னை 6:45 அந்திப்பூக்கள், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ், 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். பாட்டு 8:00 செய்தியறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

30-க்கு திரைகாணம், 8:45 இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாபட்டி விவசாயி பி. நாகையா அவர்களுடன் நடைபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 9:15 திரைகாணம்.

0: 10 மணிக்கு, பட்டுச்சிறகு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்த செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய 12:00 முதல் நாளை காலை 5:49 வரை கேட்டு இணைந்திருங்கள். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேர்மும்.
1: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த நிகழ்ச்சி 6:45 அந்திப்புகள் விளம்பர காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இத்தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார்.

0: இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் April 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெட்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன் முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று

மற்றும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறம் மாலை 6:40 50 நொடிகள்.

9 தசாப்தங்கள் ஓயாத குரல், தலைமுறைகள் கடந்தும் தமிழோடு இணைந்தே இருக்கும் ஆகாஷ்வாணி. காற்றலைகளில் தவழ்ந்து வந்து காலங்கள் கடந்த உறவு, வானொலி வழியே இதயங்களுக்குள் ஊடுருவி உணர்வோடு கலந்த உறவு, நேசநேயர்களின் இதய குரலாக அன்று முதல் இன்று வரை என்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி. 90 ஆண்டு கால பயணம் இன்றும் என்றும் தொடரும் நேயத்துடன். உங்கள் ஆகாஷ்வாணி, நேற்றைய நினைவுகள், இன்றைய செய்திகள், நாளைய கனவுகள், 90 ஆண்டுகளாய் நேயர்களின் மூச்சு காற்றாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கம்பீர குரல் நமது ஆகாஷ்வாணி.

நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போற நிகழ்ச்சி அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள்ல நீங்க எல்லாரும் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே சூப்பரான பாடல்கள் காத்துட்டே இருக்கு. அந்த வரிசையில முதலாவது நம்ம கேட்க போற பாட்டு கூடல் நகர் படத்துல இருந்து.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே ரெண்டு பாட்டு காத்துட்டே இருக்கு. ரெக்கா மற்றும் நெஞ்சில் துணிவு இருந்தால் திரைப்படங்கள்ல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

குரமீன் மற்றும் வீரதீர சூரன் படங்கள்ல இருந்து அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேடுறோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே நீங்க ரசிக்கும்படியா இருந்திருக்கும் என்று நம்புறேன். மீண்டும் கேட்கலாம் அந்திப்புகள் நிகழ்ச்சியை நாளை மாலை மணி 6:45 க்கு.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
1: பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புண்ணியதலமான அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோவிலில் சித்திரை பேருந்து விழா கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கி சிவகுமார் 90,852 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமியை விட 14,393 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற தாவேக சிவகுமாருக்கு தேர்தல் நடத்த அலுவலர் அனிதா வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கினார். இதேபோல் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் சாசி சிவசங்கர் 87,237 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யாவை விட 15,557 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சிவசங்கருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேல் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார். கோடை உழவின் போது நன்கு ஆழமாக உழுதும் போது கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் மாறும். இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் சீராக பரவுவதால் சத்து பற்றாக்குறை குறைய வழி ஏற்படுகிறது. கோடை உழவு செய்தால் பயிர்களை உண்ணும் மற்றும் பல நோய்களை கட்டுப்படுத்தும் பூச்சிகளின் முட்டைகள் மண்ணிற்கு கீழ் உள்ள கூட்டுப்புழுக்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தால் அழிக்கப்பட்டு அடுத்து சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறைய வழிவகை ஏற்படும். மேலும் கோடை நிலத்தை உழவும் போது கோடை மழையால் கிடைக்கும் கோடை நீர் மண்ணுக்குள் சென்று காற்றோட்டத்தை அதிகமாக்குவதுடன் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை பெருக்கி மண் வளம் காக்கும். எனவே விவசாயிகள் கோடை உழவு செய்து விவசாயம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் நாட்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வெயிலின் அளவு 41 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை குறைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்த்திட வேண்டும். வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக் குறை ஏற்படும் நிலையில் உடனடியாக அரசு மருத்துவம் அணுகி சிகிச்சை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நா மெருநாளினி தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர், பொதுப்பணி, தொழில்நுட்பம், டிராஸ்மன், எழுத்தர், பண்டைய காப்பாளர், தொழில்நுட்பம் போன்ற பணியிடங்களுக்கு பொது நுழைவுத் தேர்வுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகின்றன. இத்தேர்விற்கு பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த 17.5 வயது முதல் 22 வயதுக்குட்பட்ட திருமணமாகாத ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் அதற்கான இணையதளத்தில் வரும் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்ப்ராய்டு, ஃபேப்ரிக், ஓவியம், சணல் பொருள் தயாரிப்பு, காஸ்டம் ஜுவல்லரி மற்றும் துரித உணவு தயாரிப்பு தொழிற்பயிற்சிகள் இருபாளருக்கும் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி பெறுவோருக்கு இலவசமாக உபகரணங்கள், சீருடை, மதிய உணவு, தேநீர் மற்றும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. மேலும் பொருளாதார உதவி மற்றும் வங்கி கடன் பெற்று உடனடியாக தொழில் தொடங்க ஆலோசனை வழங்கப்படுகின்றன. 19 வயதுக்கு மேல் மற்றும் 50 வயது குறைவாக உள்ள எழுத படிக்க தெரிந்த சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் உள்ளவர்கள் கிராமிய சுய வேலைப்பு பயிற்சி மைய இயக்குநர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்கள் மற்றும் 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் வரும் 13ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அம்மைய இயக்குனர் முருகையன் தெரிவித்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்கலாம். நடப்பு கல்வியாண்டிற்கான இலவச மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு வரும் 20ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர், ஆண்டு வருமானம் 2 லட்சம் குறைவாக உள்ளவர்கள், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை கொண்டு அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பித்து இலவச சேர்க்கை பெற்று பயன்பெறலாம் என

0: மாவட்ட ஆட்சியர் மெருநாளினி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மென் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு லோ டாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சி பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபேஸ் சைக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குண்டாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக

அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மென் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 7:28 12 நொடி. இனி நாம் ரசிக்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் தரமணி என்ற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். நேயர்களே, யுவன் சங்கர் ராஜா குரலில் கேட்கலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி அடுத்ததாக நாம் தர இருக்கும் பாடல் கல்லூரி என்ற படத்திலிருந்து பாடல் வர இருக்கின்றது. ஹரிணி சுதாகர் மற்றும் ஹரிச்சரன் குரலை தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் நேயர்களே.

7:37, 10 நொடி. இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, உரியடி என்ற படத்திலிருந்து மசாலா கஃப் ஏ அந்தோணிதாசன் குரலில் தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் நேர்களை, தொடர்ந்து உரியடி படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. இருமுகன் என்ற படத்திலிருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். பாடலோடு இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த தருணத்தில் அடுத்த பாட்டு உங்களுக்காக வருகிறது. ஒரு நாள் கூத்து என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இசையோடு என்றும் நீங்கள்.

7:55, 25 நொடி. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வில் அம்பு என்ற படத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் கேட்கலாம்.

7:55, 25 நொடி. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வில் அம்பு என்ற படத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகாவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் திரு கே பி முனுசாமி தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்றார். எந்த சூழலிலும் தவேகாவிற்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நானோ காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுதா மொய்யால, தலைகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மெண்டல்ல ஆகிட்டேன் அவளால, காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுதா மொய்யால, தலைகீழா நடக்கிறேன் கையால.
1: நிறைவு பெற்றது பாட்டு இது கிட்டு. இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 8:06 நீங்க கேட்க போற நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க போற முதலாவது பாடல் கேட்டலாம். மை லார்ட் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.

0: 93.3ல விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்க, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. அடுத்ததான் நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே பாடல்கள் வந்துட்டே இருக்கு. பூ மற்றும் டிக் டிக் டிக் படங்கள்ல இருந்து

아니! 마두라이! 반바라이!

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் திரை கானங்களின் தொகுப்பாக பட்டாம்பூச்சிகள். இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நிறைவா பாடல் கேட்க போறோம் சிவப்பு மஞ்சள் பச்சை படத்திலிருந்து.

பத்து பாடலுடன் இனி நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள். தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காகவே மூணு பாட்டு காத்துட்டே இருக்கு. ஆல் இன் ஆல் இளையராஜா, 144 மற்றும் அரவான் படங்கள்ல இருந்து.

0: இரவு 8:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழவர் உற்பத்தியாளர் குழு பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாப்பட்டி விவசாயி பி. நாகையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம்.
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம். சிறுதானியத்தை உற்பத்தி பண்ணணும் அங்கிற ஒரு வைராக்கியத்தில் இப்போ 15 வருஷமாக நான் அதில் எப்போவா இருக்கேன். காரியவட்டி சிறுதானிய விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியில் 1500 மெம்பர்ஷிப் வச்சு சிஓ போட்டு அதுக்கு டைரக்டர் 7 பேர் போட்டு அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வர்றோம். இப்போ சிறுதானியத்தை ஏன் உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கான நிர்ணய விலை கிடைக்கல. நம்ம விளையக்கூடிய தானியத்தை நாமளே மார்க்கெட்டிங் பண்ணலாம், டவுன் மடங்கு விலை இருக்கு, அதை பயன்படுத்த தெரியாம அடுத்தது அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுடுறாங்க, அடிமாட்டு விலைக்கு தான் போடுறாங்க. அது ஏன், ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்கு, கூட்டுறவு வங்கியில் குடோன் இருக்கு, இருப்பு வெட்டி விற்கலாம். இல்லை நமக்கு பணம் தேவைப்படுது, பத்தாக்குறையா இருக்கு, நம்ம அவசரத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா அங்க லோன் கொடுக்குறாங்க, அதுவும் வாங்கலாம். அதை விட்டுப்பட்டு அப்படி போட்டுறாங்க, கஞ்சிக்கு என்ன செய்வேன். அதுக்காகத்தான் இந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தை கொண்டு வந்தது கவர்மெண்ட், அதுக்காகத்தான் உதவி பண்ணுது.
2: விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க, சொல்லுங்களேன் ஐயா. பெரும்பாலும் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பருத்தி போடுவாங்க,
3: பருத்தி
2: அப்புறம் வந்து மக்காச்சோளம் மிளகாலாம் போடுவாங்க.
3: மிளகா
2: உங்க காரியாப்பட்டி பகுதியில் என்னென்ன மாதிரியான பயிர்கள் போடுறீங்க?
3: ஃபர்ஸ்ட் வந்து குருதவாடி,
2: சரி,
3: மக்காச்சோளம், சேப்பு சோளம், வெள்ளச்சோளம், வரகு, பருத்தியில் தின்ன ஊடு வேற போடுவோம். இந்த மாதிரி சிறுதானிய ஐட்டங்க எங்க மல்லாங்கனர் பகுதியில் தான் போடுறோம்.
2: இது போட்டு இருக்கீங்க
3: 50 வருஷ காலமா அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்ப நாளுக்கு வர வர இப்ப குறையுது, சிறுதானியம் குறையுது.
2: இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல மல்லாங்கனார் பகுதி காரியப்பட்டி பகுதியில் வந்து சிறுதானியம் அளவுக்கு அதிகமா வந்து பயிர் செஞ்சிட்டு இருக்கீங்க.
3: முத அளவுக்கு அதிகமா பயிர் செஞ்சோம், விலை கிடைக்கலன்னு சொல்லி இப்ப நாளுக்கு நாள் குறைக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வந்து அதை உபயோகப்படுத்துறது இல்ல, உபயோகப்படுத்திருந்தா இன்னைக்கு இந்த சுவர் இதுகள்லாம் வராது. அத நம்ம பாரம்பரிய உணவை அதை கட்டுப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு சுவர் அது கண்டது கடையெல்லாம் வருது. ஏன் வருதுன்னா இங்க அடிச்சது அப்படி மற்ற
2: விவசாயிகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து உழவு
3: பேசுறேன்.
2: நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க, அந்த உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சு அதுல வந்து முக்கிய பொறுப்புல இருக்கிறீங்க. சொல்லுங்களேன், இந்த FPO அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படி ஆரம்பிக்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது?
3: நம்மளுக்கு வந்து 35 கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தி இது பண்ணியிருக்காங்க.
2: சரிங்க.
3: அந்த நிறுவனத்தின் மூலியமா நம்ம காரியவெட்டி அள்ளிக்குளம் பகுதியில் நம்ம வந்து 1500 மெம்பரை சேர்த்து பங்குதாரா இணைச்சி அதுக்கு டைரக்டரு சேர்மனு எல்லாம் போட்டு நம்ம அந்த நிர்வாகத்தை நடத்திட்டு வர்றோம். அவங்க பங்குதாரர் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்க பணத்திலேயே நம்ம ஒரு இடத்த வாங்கி கவர்மெண்ட் செலவு கொடுத்துருக்கு. குடோனுக்கு 35 லட்சம் கொடுத்துச்சு, மிஷினேரியாவுக்கு கொடுத்துருக்கு. எல்லாம் அவங்க பணத்தை வச்சு நம்ம மானியம் மூலியமா நமக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி மிஷின் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியல.
2: சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் FPO சொல்றோம். இதுல வந்து குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வேணும், அவங்களுக்கு பங்களிப்பு தொகை ஏதா இருக்கா, இல்ல உங்களோட நிறுவனத்துல இதை நீங்க எப்படி ஏக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: அது வந்து 500 ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கலாம், 1500 இருக்கலாம். மெம்பருக்கு நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா, இந்த விவசாய வந்து விளையக்கூடிய பொருளை அவசியமா அடிதண்டமா விலை போட்டுறதுனால இப்படி இந்த ஒரு கம்பெனி நம்ம உற்பத்தி பண்ணுனா இதனுடைய லாபம் நமக்கு இருக்கு. தவளு இதுக்கு மார்க்கெட்டுக்கு வச்சு நம்ம விற்கலாம், செய்யலாம், நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு குருதவெளி அரிசி இன்னைக்கு 120 ரூபா, 160 ரூபா எது வரகரிசி, அந்த அளவுக்கு விலை இருக்கு. நமக்கு சம்சாரிக்கு நட்டமே வராது, லாபம் தான் இருக்கு. ஆனா விவசாயிக்கு அதை பயன்படுத்த தெரியல. வந்தது போது முந்தையில தட்டுன்னு சொல்லி கம்சம் கிடைக்கு தான் போ, வந்தவுடன் அங்கதான் போய் இறக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நட்டம் தானே வரும், எனக்கு விவசாயத்துல நட்டம், இதைத்தான் சொல்றாங்க விவசாயிக. இப்ப எதுக்கு வருது நட்டம், நட்டம் வராது. ஒரு வருஷம் செய்யறோம், மறு வருஷம் தரசா போட்டுறப்பல, எதுக்கு போடுற? அப்ப நீ எல்லாம் பூமி பூரா தரிசா போட்டா கஞ்சிக்கு எங்க போறது, எதை வச்சு சாப்பிடுவீங்க?
2: இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கனால

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய பாரதம்.
1: சரிங்க, இப்ப வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே ஒரு பேச்சு சொன்னா ஒருத்தர் கேட்பாரா கேட்க மாட்டா நமக்கு தெரியாது. இந்த 1500 பேரையும் வந்து நீங்க ஒருங்கிணைத்து உங்களுடைய பேச்சு வந்து எல்லாரும் ஒற்றுமையா கேட்கிற மாதிரி சொல்றீங்களே, அதுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களா? அதுல வந்து உங்களுடைய அந்த பணி என்ன, அதை சொல்லுங்களேன்.
2: என்னுடைய பணி, என்னுடைய மல்லாங்கணத்துல நான் 350 மெம்பர் சேர்த்திருக்கேன், 1000 ரூபாய் பங்குதாரரா இணைச்சிருக்கேன். நான் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர், இருக்கிறதுனால கோயிலாங்குளம் இந்தியன் வங்கியில 350 பேருக்கு லோன் வாங்கி கொடுத்து வேளாண் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்குறேன். விவசாயிகளுக்குள்ள குறைகளையும் அங்கே போய் சொல்லி அதை நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு நீங்க உலக உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வங்கிகள் வந்து போதுமான கடன் உதவி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அதில் முக்கியமான ஏதாவது வந்து ஒரு முன்னுரிமை தர்றாங்களா?
2: முன்னுரிமை கண்டிப்பாக இருக்கு. நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கோம், 1500 மெம்பர்ஷிப் இருக்கோம், ஆனால் நம்ம நாணயமாக நடக்கணும், நாணயம் தான் முக்கியம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் நிறுவனத்தில் உங்கள் உலக உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு 1000 பேர் மெம்பராக சேர்த்துட்டீங்க, அந்த 1000 பேரும் சந்தா தொகை எதுவும் செலுத்தணும்?

0: 1000 ரூபா பங்குதாரா இணைச்சிருக்கோம்.
1: சரிங்க, இந்த 1000 ரூபா கொண்டு போய் நீங்க வந்து வங்கியில வந்து நீங்க டெபாசிட் பண்ணிடுவீங்க.
0: வங்கியில வங்க பண்ணல, அவங்களோட முதல் தொகைய ஒரு இடத்த வாங்கி கவர்மெண்ட்டு பணம் கொடுத்ததை குடோனா கட்டி மிஷின் ஏரியா கவர்மெண்ட்ல மானியத்துல கொடுத்தது அதையும் மிஷின் பிட்டிங் பண்ணி எதுக்கு இப்படி பிட்டிங் பண்ணோம், சிறுதானியத்தை அரிசியாக்கி டவுன் மடங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்காக இதை உற்பத்தி பண்ணணும்.
1: அதாவது வந்து ஒரு விளைவிச்ச பொருளை அப்படியே கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு ரேட்டு, அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டி கொடுத்தா அதுக்கு வேற மாதிரியான ரேட்டு,
0: வேற மாதிரி ரேட்.
1: இதெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமையோட சாரமாசம் வந்திருக்கு.
0: தெரியும்,
1: ஏன்னா அந்த 1500 விவசாயிகள் சேர்த்து அவங்க லாபத்தை லாபம் கிடையாது இரட்டிப்பு லாபம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து அதை வந்து நீங்க மதிப்பு கூட்டிருக்கீங்க.
0: அதுக்கு கவர்மெண்ட்
1: ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. சரிங்க, உங்களோட நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் எவ்வளவு பங்களிப்பு தொகை கொடுத்திருக்கு, உங்களுடைய பங்களிப்பு தொகுதி என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: எங்களுடைய பங்கு தொகை 1500 மெம்பருக்கு 15 லட்சம் ரூபா முதலீடு.
1: சரிங்க,
0: அதை வந்து நாங்க இடம் வாங்கிட்டோம்.
1: சரிங்க,
0: கவர்மெண்ட் மக்கள் சொத்து அது.
1: சரி, அந்த இடம் வாங்கினீங்க, அது யார் பேர்ல பதிவு பண்ணிருக்கீங்க?
0: அதை வந்து நிர்வாகத்து பேர்ல மக்கள் இதுல அதுல பண்ணிருக்கோம்,
1: பதிவு பண்ணிருக்கீங்க,
0: பதிவு பண்ணிருக்கோம்.
1: சரி,
0: அதே போல கவர்மெண்ட் டிடி சார் ஏஓ சார் எல்லாமே அவங்க வந்து இதை வந்து

0: உங்களுடைய பங்களிப்பு தொகுதி என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: எங்களுடைய பங்கு தொகை 1500 மெம்பருக்கு 15 லட்சம் ரூபா முதலீடு.
0: சரிங்க,
1: அதை வந்து நாங்க இடம் வாங்கிட்டோம்.
0: சரிங்க,
1: கவர்மெண்ட் மக்கள் சொத்து அது.
0: சரி, அந்த இடம் வாங்கினீங்க, அது யார் பேர்ல பதிவு பண்ணிருக்கீங்க?
1: அதை வந்து நிர்வாகத்து பேர்ல மக்கள் இதுல அதுல பண்ணிருக்கோம்,
0: பதிவு பண்ணிருக்கீங்க,
1: பதிவு பண்ணிருக்கோம்.
0: சரி,
1: அதே போல கவர்மெண்ட் டிடி சார், ஏஓ சார் எல்லாமே அவங்க வந்து இதை வந்து பார்த்து பார்வையிட்டு அவங்க அதனுள்ள இதுக்குள்ள பங்கு இதுக்குள்ள கவர்மெண்ட் சலுகைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கொடுத்ததுனால இன்னைக்கு பிட்டிங் பண்ணிட்டோம், குடோன் கட்டிட்டோம், எல்லாமே இருக்கு. எண்ணெய் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அது நல்ல அன்னைக்கு காரியா வெட்டி எண்ணெய் என்ன, அதுக்கு மார்க்கெட்டிங்க தனி, அந்த அளவுக்கு பேர் ஆயிருச்சு. இப்ப வந்து நாங்க என்ன செய்யறோம், நவாடு வங்கியில 15 லட்சம் லோன் வாங்கினோம்.
0: உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வாங்குறதுக்கும் அதுக்குள்ள தொழில்நுட்பம் எல்லாமே கொடுத்த நபார்டு வங்கி,
1: நபார்டு வங்கி
0: உங்களுக்கு அந்த கடன் உதவி எல்லாம்
1: நபார்டு வங்கி கொடுத்தது. 15 லட்சம் வாங்கினோம். இன்னைக்கு அந்த 15 லட்சத்தை கொண்டு உள்ள போட நாங்க கொள்முதல் எடுக்கவோ மார்க்கெட்டிங் பண்ணவோ எங்களால் முடியாது. இப்போ அது ஒரு சிக்கலே எங்களுக்கு கூட்டம்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து உலக உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலியமாக வந்து நபார்டு வங்கி அணுகுறீங்க, அவங்க மானிய விலையில் வந்து இந்த மிஷினரி கொடுக்குறாங்களா, இல்லைன்னா வந்து ஒரே ரேட்டு தானே அவங்களும்?
1: இல்லை இல்லை, மானிய விலையில் கொடுத்தாங்க. அவங்களுடைய பணத்தை வந்து குடோனும் கட்டிட்டோம், மிஷினரியை வாங்கி அதையும் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். கடலை உடைக்கிற மிஷினு, கலப்பை அரைக்கிற மிஷினு, மாவு அரைக்கிற மிஷினு, இத்தனையும் வச்சுருக்கோம். குருதவெளி நெல் எல்லாமே ஒரே இதில் வச்சுருக்கோம், எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த விவசாயி வந்து குருதவெளியோ வரகோ நெல்லோ கொண்டு வந்து வந்தான்னா இந்த கம்பெனி நட்டப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு டவுடு வருமானம் இருக்கு. அதை தானியத்தை வந்து அரைச்சா அரிசி ஆயிடுது. அரிசி இன்னைக்கு என்ன 120 ரூபா 150 ரூபா வரகரிசி போய்கிட்டு இருக்கு. நம்ம குருதல் ரேட்டு வந்து 50 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க, செலவோட சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு 32 ரூபாய்க்கு தான் போகுது, 3600 ரூபாய்க்கு குண்டால் போகுது. அப்ப இன்னைக்கு 120 ரூபான்னா எவ்வளோ லாபம் இருக்குது? 70 ரூபா அதில் இருக்குல்ல. அப்போ என்ன சம்சாரிக்கு நட்டம் வரும்? அதே போல் அந்த அரிசியை மாவாக்குனா இன்னைக்கு அதில் டவுள் மடங்கு அதுலேயும் இருக்குது. தோசை மாவு அடிக்கலாம், பிட்டு மாவு அடிக்கலாம், கொலக்கட்டை போடலாம், இதில் எத்தனையோ முறுக்கை போடலாம், அதிரசம் போடலாம், எவ்வளவு வேலை இருக்குது.
0: இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிறுதானியத்தை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து உங்கள் உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலியமாக நீங்களே பண்ணியிருக்க இடத்த இந்தமாதிரிலாம் விவசாய பொருளை வந்து மதிப்பு கூட்டுறீங்க.
1: கூட்டுறோம்.
0: சரி, எல்லாத்தையும் வந்து சந்தைப்படுத்தணும்.
1: அடுத்த கம்பெனிக்கு நான் போன் போட்டா எங்களுக்கு என்னென்ன தேவை, எங்களுக்கு இவ்வளவு வேணும், அதை சொல்லிடுவாங்க.
0: சரிங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிய வருது? இதுக்கு வேளாண் துறையோ இல்லாட்டி அதை தாழ்ந்து மற்ற துறையோ உங்களுக்கு உதவி செய்யறாங்களா?
1: கண்டிப்பா வேளாண் துறை பண்றாங்க, அக்ரி டிபார்ட்மெண்ட் பண்றாங்க, நம்ம கலெக்டர் மூலமா, டிடி சார் மூலமா, ஏஓ சார் மூலமா எல்லாமே உதவி பண்றாங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர் உற்பத்தியாளர் குழு பணிகள் என்பது குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாப்பட்டி விவசாயி பி நாகையா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை வரும் வாரம் இதே நேரம் கேட்கலாம்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இரவு 9:15 49

அதனொடி இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாம் ரசிக்க திரைகானம். திரைகானத்தின் தொடக்கமாக சத்தம் போடாதே என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக வருகிறது. இணைந்திருங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 9:23 இணைந்திருக்கிறோம் இசையோடு. 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணத்தில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய பாடல் நான் என்ற படத்திலிருந்து பாடல்.
3: I'm the right type.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைகாணம் கேட்டுட்ருக்கோம். 9:29:15 கடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த பாடலானது பண்ணையாரும் பத்மினியும் என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

9:34 15 இசையோடு இணைந்திருக்கிறோம். திரைகானம் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் வளம் வரக்கூடிய அடுத்த பாடலானது வள்ளினம் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இணைந்திருக்கின்றோம். இரவு நேரத்தில் 9:39 40 நொடி கடந்து கொண்டிருக்கிறது. இரவின் இசையில் இது திரைகாணம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 திரைகாணத்தில் அடுத்ததாக சதுரங்க வேட்டை என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக வர இருக்கிறது. இணைந்திருங்கள், தொடர்ந்து

0: 9:44 6 நொடி கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான இரவு நேரத்தில் திரைக்காணம் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: தொடரும் பாடல் மஞ்சப்பை என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

யுகபாரதியோட பாடல் வரியில் என்.ஆர். ரகுநாதன் இசையில் அந்த பாடல் வளம் வந்தது. மஞ்சப்பை என்ற படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில். 9:48:55 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான இரவு பொழுதில் திரைகாணம் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாட்டு 5 5 என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் இரவு 9:54:22. திரைக்கானம் தரக்கூடிய நிறைவான பாடல் ரம்மி என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டது திரைகானம். திரைகானத்தில் வந்த பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இனி அடுத்ததாக நாம் கேட்க இருக்கின்றோம் பட்டுச்சிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:10, ஒரு நிமிடம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி நாம் ரசிக்க பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு தரக்கூடிய முதல் பாடல் வெண்ணிலா கபடி குழு என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது. இணைந்திருங்கள் நேயர்களே.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். இது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாட்டு தனி ஒருவன் என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

இணைந்திருக்கின்றோம். 10:09:49. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் தொடர்ந்து அயலான் என்ற படத்திலிருந்து பாடல்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 10:14 நிமிடத்தில் தொடரும் பாடல் குசி என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம். நேரம் இரவு 10:18, 49 இணைந்திருக்கின்றோம். 100.9 ராமேஸ்வரம் பண்பலையோடு. இது பட்டுச்சிறகு. இனி கடம்பன் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இது பட்டு சிறகு 10:23:45 நொடி ஸ்டார் என்ற படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:30, 43 நொடி. இணைந்திருக்கிறோம். இது பட்டுச் சிறகு 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடரும் பாடல் மாமன் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

10:33, 59 இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நிகழ்ச்சி பட்டுச்சிறகு.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாட்டு ரன் என்ற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்க தொடர்ந்து. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு.

10:44, 30 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒரு கல்லூரியின் கதை என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

10:50, 12:00. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இனி காதல் கொண்டேன் என்ற படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் குரலில் தான் கேட்க போகிறோம் பாடல். இணைந்திருங்கள் நேர்களை.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிறைவாக தரக்கூடிய பாட்டு 96 என்ற படத்திலிருந்து.

நேர்களே, இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அனைத்து நிகழ்ச்சிகளையும் காலை 5:50 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

தொடர்ந்து கேட்கறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சகாண்டு 1948 வைசாக மாதம் 17 பராபவ வருடம், சித்திரை மாதம் 24 மே மாதம் 7 2026. நாளொரு குரல் 255. காலை 6 செய்திச் சுருக்கம், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள். காலை 6:15 புதிய காலை, காலை 6:20 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் மற்றும் சத்து மிகு தானியங்கள் மற்றும் தானிய பயிர்களின் விதை பரிசோதனை தொடர்பான தொழில்நுட்பங்கள் குறித்து விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை, மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சுஜாதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து காலை 6:30 பக்தி மாலை ஒலிக்கும். காலை 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 6:55 இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் பொய்ப்புகள் ஒலிக்கும். காலை 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஜுவல்லரி மாட்டு வழங்கும் ஆலய அற்புதங்கள். மதுரை குன்னத்தூர் உதய கிரீஸ்வரர் அஸ்தமனா கிரீஸ்வரர் திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் ஒலிக்கும். காலை

மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். காலை 8:02 திரைக்கானங்கள் ஒழிக்கும். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் பகுதியில் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் ஒழிக்கும் சென்னை அஞ்சலாக. காலை 9:02 டிரைவ் டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:10 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி பகுதி 28 டெல்லி அஞ்சலாக ஒழிக்கும். தொடர்ந்து காலை 9:40 டிரைவ் டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 10:02 திரைக்கானங்கள். காலை 11:00 செய்தி சுருக்கம். காலை 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் மகப்பேறு மருத்துவர் பிஜி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மதியம் 12:00 ஸ்நேகிதியே. மதியம் 12:40 தமிழ் செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. மதியம் 12:50 ஸ்நேகிதியவின் தொடர்ச்சி கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள் இனிக்கும். 1:45 மாநில செய்திகளும் 1:55 பாரதியார் பாடலும் ஒலிக்கும். மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு தருமபுரி வானொலி நிலையம். தொடர்ந்து 2:30 திரைக்கானங்களும் 2:55 வானிலை அறிக்கையும் ஒலிக்கும். தொடர்ந்து 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா ஒலிக்கும். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் கேட்கலாம். மாலை 4:30 மதுரை பன்வழியின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. மாலை 6:45 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகளாக ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம் பகுதியில் கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைக்கானம். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நள்ளிரவு 12:00 அதிகாலை 5:50 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். நேரம் 11:04:30. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக.

பன்மலை உரைக்கும் நேரம் இரவு 11:11. இது ஆகாஷ்வாணி மதுரை பன்மலை 103.3. காலத்தால் அழியாத காவிய காலங்கள் தான் ஒலிக்க இருக்கு இந்த ஒரு 50 மணி துளிகள். இணைந்திருங்கள் இசையோடு. இது தேனும் பாலும்.

நேரம் இரவு 11:20. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இரவின் இனிமை கூட்டும் கானங்களாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்பினா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:25:55. இது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தில் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:31:15. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காலத்தில் அழியாத காவிய காணங்களாக தேனும் பாலும்.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:35. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இனிமையான இரவு நேர இசையா, குளிர்ச்சியான கானங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு தேனும் பாலும்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:45 25 நொடி. இது ஆகாஷ் சிவானி மதுரை பண்பலை 103.3. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தேனும்பா.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3, இசையோடு என்றும் நீங்கள்.
2: பண்பலை உரைக்கும் நேரம் 11:49:30. காலத்தால் அழியாத காவிய கானங்களா தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இசையோடு இது தேனும் பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிதே நிறைவு பெற்றது தேனும் பாலும். மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் நாளை இரவு 11:10.

நேரம் 11:59:30 நேர்களை தொடர்ந்து இரவு 12 மணியிலிருந்து காலை 5:50 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய இரவு முழுவதும் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மதுரை பண்பலை நிகழ்ச்சிகள் காலை 5:50 ஒலிக்கும். அதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துன் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: தொடர்ந்து இந்த ஒரு மணி நேரம் காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசீரவாகவும், 4 மணிக்கு நெஞ்சோடு கலந்திடவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சாமி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்து போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
2: நான் முருகன் அடிமை அம்மா.
0: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா.
2: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரணம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நெடுநாள் உல்லாசம்தான்.

0: தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா.
1: வரதப்பா வரத.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சோடு கலந்திரு நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது நெஞ்சோடு கலந்திரு நிகழ்ச்சிகள்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் எஸ் சேத்துராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், ஆர் மகேஷ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சக்தி கணபதியும் எனத் தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, நாட்டை ராகம், ரூபக தாளம்.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3

நிகழ்ச்சியில் அடுத்து அன்னபூரணி விசாலாட்சி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், பூர்ணச்சந்திரிகா ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக காலராத்திரி ஸ்வரூபிணி எனத் தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்திய பாகவதர் கீர்த்தனை ஊர்மிக ராகம் ஆதித்தாளம்.